நமஹ சத்குரு ஏ நமஹ ஸ்ரீ குருதேவே நமஹ அஷ்டபதி சிமராவ சிமர சிமர சுக பாவோ கல கலேஷ் தன மாஹே மிட்டாவோ சிமரோ ஜாஸ் விசம்பர ஏகை நாம் ஜபத அகந்த அநேகை வேத புராண சிமரத சுதாக்கியர் இன்னே ராம நாம் எக் ஆக்கியர்.